ஆண்டிகாதாஜினாத் ஆண்டிகாதாந்திரஞ்சபாத் ஆண் தொட்டுக்கொண்டு ஆர் ஆண்டபார் ஆடீட்டு கர்மம் ஆத்தீட்டு கர்மம் ஆனந்திரணன்.